காசி வலட்ட கண்ணன்ப காசி வலட்ட தென்னன்ப மனுசு கமனம் மினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க பொம்மஹிங்காய் கண்ணட்டன்னு.